தேமலே தேய்ச்சிமனை தேய்ச்சிமனையில் கினி நிலையால லவ்ஸ் மகன்னும் கினி நிலைய லவ்ஸ் மகன்னும் எல்லா உன்னுங்கள அம்மா மயத்தகத்துலகும் மலை லவ்ஸ் மகக்கும் கங்கட்ட சோப்பளம் மேலே ஒன்று தேய்ச்சிமனை சுஷாயத்தின்ங்கட்ட மான கிள்ளிங்கனித்தோ அம்மா மயத்தத்தில் கூட்டி நீங்கள் வரம்மன் அம்மா மினக அங்கே தமான சனையனை துணத்துங்க சுஷாய ஜாலவசம் மங்கித்துங்களோன்னு கங்கட்ட சோப்பளம் தக்குள்ள லவசம் தப்பாவுங்க தக்கு சகமாயில அண்ணன் ஹக்கையாக அண்ணல மௌன கம்ம ஹப்பையோ தனையனை தமான கிள்ளிங்கன கம்ம ஹப்பையோ கக்கையாகலாகலோ தமன்ன இஜுவாலும்மன் தப்புக்கோ உள்ள சகத்துவாலுவே தக்குள்ள லவசம் மிகக்கு தப்பாவுங்க தக்கு சகமா தமன்னத்து வாட்டாட்ட குழுவ இல்லுவான குக்கியூசியாட்டகளுவ கையோ அக்கத்து உள்ளட்டு யோகாலம் ஒவ்வொன்று இன்னாலும் என்ன கூட்டிட்டு வலிச்சே ஆனால் நான் உடம்புல ஒன்று நெல்லி விட்டு நிறையாங்க கணும் கௌஜியமாக வாங்கிட்டே அமைஞ்சுங்க தப்பாலே நெல்லி விட்டு ஜூஜாங்க சேர்த்தவங்க இல்லை வந்துட்டு வேணா எக்ஸம்மி விட்டு லவசம் அம்மாங்க இல்லை குக்கு திகுமையாக அமையும் தப்புங்க அஜாச்சிட்டு வேணாத்துங்க அச்சுவால உள்ள விட்டுலகாங்க தப்பாவுங்க திமாஜுவாலுவே குக்கீசி சட்டுவாலுவே அப்போங்க மாவுங்க அக்கிங் அக்கிங்கானோ கிம்மெஸ்ஸும் தம்மாவுங்க கிம்மாஜுவாலுவே உஜக சுற்று குழு சனையானோ சனையானையில அவசியமகத்த கங்காசும் இல்லோன்னு சுசாஜி உஜால அவசியமங்கிட்டுங்க தயசுமான கிம்மா கட்டால உளத்துங்களு அஜத்தை நாத்துங்க தயச்சுமணி கப்பியா நாத்தமி கவஜமாஜாங்க துமினுங்க கப்பிய கப்பிய சிம்மங்காட்டல ஒன்று கப்பிய சிம்மங்கா மலை ஒன்று கவிஜி மங்கிட்டு அறத்துமையுங்க தைம வீட்டில் அவசியமாக மிகத்து தப்புங்கல தாபனையில் அளவாத்துட்டா தப்பானே விட்டக்கு ஜுவாலோ கண்ணா அளவாத்துட்டா இஜசிம ஜுவாலோ வல்லை லவசிமஜி கூட தைம அல லவசிமம் மிகத்த அங்கமல மெஜுகுனில ஒன்னுள்ளத்து வேணாங்க தைச்சு மனச்சாங்கத்தூகளோ ஒன்னுள்ளத்து வேணாங்க எல்லாரும் கங்கட்ட சோப்பளம் துஷா லவசிமாங்க தேம ஒன்றுக்கு ஒன்னுள்ளங்கன்னு இல்ல டாசுளங்க உமையமுங்க பன்னத்துவாரோடு லவசமம் கேட்ட பன்னத்துவாரோடு லவசமம் மட்டையிலா டாசி அம்மாவுக்கு அங்கிலங்கிலா அகமத்தத்து வச்சியாங்கள்ளுனி கப்பியசத்துயா லவசிமங்கம்மன் தப்பனி கம்மம்மி சுட்டு வச்சியாகலும் தைக்குங்களே தாபுங்க பமி உயம பமி உயம் இல்லை இச்சுவானு உயக சுற்றுவாலும் அத்தானி அத்தானு அவ்வளா அவ்வளோ அத்துவாலும் யுகுர் சினித்தகை அத்துவாலுவேன் அத்தாவு சிம்மி சினித்து உயால அவசியம் யுகுர் சினித்து உயால அவசியம் கட்டையில் அத்தாவு சம்மி அச்சுவில்லா தைக்கனே சினித்தத்துவால வளர்த்துக்கு உயக சுற்றுவாலுவாட்டான கனவுலிங்கன்னகளோகச்ச பண்ணலு பவுனா கோக்குச்சா காலு உஜால அவசியம் தைன்னையில் உஜக சுற்றுவானோ தேக்கனு சினி தத்துவா வளர்த்துக்கோ சினி தத்துக்கு வசுவில்ல விட்டுத்துவாலுவில் அவசியம் மிகத்த கம்மன் டாக்குவா நிறைய நிறைய விட்டுவாலு விஜாத்தில் இல்லை நிறைய விட்டுள்ளாகையால தப்பவுங்க தக்குன்ன கட்டத்தொட்டி கப்பியா நாட்டு கத்து விழாங்கிட்டு அத்தனை கப்பியாசு கப்பியாசு லவசம் அங்கிட்டு தயசுமனே நல்லிக்கு ஜவனம் முள்ளி கதாக்கணுங்க அட்டாட்ட குழு கூட்டு நில்லான சொத்த யுமினேயுங்க தைநல வானானமினுக கவுஜி மங்கிட்டு ஏத்தக கனவித்தூனம்மங்க சொக்கொழிக்கிட்டக தேமலை உட்டில் உட்டில் லவசம் அமைகட்டையில தாக்குவ சென்ன உள்ள தச்சுள்ள தைக்குங்க கம்மத்தின்ன உள்ள அவசியம் கட்ட கணித்து குழு தாவண்ணா தைக்குங்க உண்மையத்துள்ள அவசியம் கட்ட கணு கப்பியாசு வண்ணங்கத்த தைச்சு மணி கப்பியாசு வகத்தனங்கத்த கங்கத்த சோ கங்கத்த சோமி உன்ன தத்துவ அளவுட்டில் வைக்க தைச்சு மணி
Tokota wetsa, isuma katalosima yusamata. Temal umia to twelve lausima mimata, tema tapanga. Mia to lausima metala chocosugalatuma. Among a twelve lausima mejuka, onuma, onuma, onuma, onuma, onuma, onuma, onuma, onuma, onuma, onuma, onuma, onuma, onuma, onuma, onuma, onuma, onuma, onuma, onuma, Taisumana China. They must have questioned in the other lingua. Down any, too many were all too. They must have quigged a letter, doing any unica mayama. Chocquigged a letter to Nana, can a show see on the men and the Taisumana show see a loss in Magama, show see Kulu loss in Magamaila, Miki Kulu loss in Mabalegama. Taisumani at Joel. Sen ge khatlawsum manga qani matiyam ama olma la angale tema kichu tuinatiyani nekhningila akka kulugaina pulaat kulutillugo naulla soppoygi bammiyaga chuhali lawsum mimago qanwelim manga qiyasi jagoluyagamiga manille utituinna pallay manga chuammago achol khuya lawsum mimiga Enne pulaattu kulutu inna akki kuluga. Uppinnaane ilagi jättigo. Teemalo shokkuisuttakadunga. Teikkoa panikkoa iluaniittuin. Nangosiumila iluaniittuin siipuäit. Taamani kullio ungataaniittuin. Shokkuikimmiäkin. Shokkuikimmiäkin. Nikilahtakkaku ullaangolakkan. Teemalo. Tokoisuttakadunga ikkua itiliä jo miä katalausimma mata adhata kulukukkaila anana kukka tappikani nuna ka katalausimma mata. Teima tappikunga ilau tika taukainala katalausimma mika ma kanvittu unagiangalouni anana ka nana minagaila anana li lagiga kaujimangitaka kiinangalouni sokkuikingitaka kanvittu unamanga adhata kuluga sokkuikittiattuku. Tema tappikungan ila ungalattu alo jagaigama umiakku ilanne kulu atata kuluma takanuk maute battungo ema usilunga kajamma takanuk maute battungo tema kuaka kuaka kuluma ila atta khattalausima manga chokkuisuttiagama ungale gaigama Tak mungkin kau tulungan, tak mungkin niu jauh gaya gemat jahat tu tu tulungan lah. Unna unga situ halau jahat halau semua. Tapi mat jahat tulungan, unga lakto halau jahat gaya gemat. Tak mungkin ama aku tina. Unga lakai gemat, tak mungkin jahat halau semua gemat. Kena semua itu lagi, itu lagi yang itu lagi anak kuka. Tapi macam Tapani lemmetilluta tapani kattalausima gatteila khimmissumi. Atjualo tiningala gaiman taina tininnikulua kauma juoma kattattaga sukkuisuttiallunga najukoina oma kattattaga loga aujakkut. Ihima kattattunga allaa tukulaattunga najulaullugu. Khimmissumi kainalaullunga pitommetillugu. Tema anna tininnyu anna le alukumela kamma khapinga ta unga ta ta manna tininnyu ta manna kaga anna la ikka sama ta bona ta manna achwaru tininnyu khatala usamma sokko soktunga taikko junne junna la do halo khatala usamma pitum tillugo ta manna upagama shogalwa sokko sulatta lalluma Takulla tallugu acchalo upanguma khattottaga ammalo iluvin iluvin nappalo manan qinnasu iluvin nappalo vayumma annalo pamiyuya acchalo iluva kappajumma pannalo qikkugalagalo tappana qikkuni iluva iluvattu inna khattottuminenne qikkuno tappana iluvinna rahalo khattappajumma

0: தேமலோ தேச்சுமனே தேச்சுமனே டில்லு குளி தேன்ன ஒட்டுகிறப்பிக்கு கேண்ணம் சொல்லம் ஜகா ஒக்க ஒக்க ஒட்டுக்கு ஏங்க போய் கொண்டு ஹக்கு தேக்கோ என்ன ஒட்டில்லு அனானக்குக்க இன்னும் வல்லே தில்லு இன்னும் உன்னே தில்லு இல்லுக்கியா தேம பலேசிக்கோ உபத்தி நீத்து அளவுல லாசமம் மிம்மத்த சொக்கோ சுப்பம்மையும் கச்சோக்குள்ளுளி தேக்கு தைக்கோ உபத்தி நீ லாசமம் சில முட்டையம பிங்குவ கட்டப்ப ஜுகட்ட ஒன்றுக்கு நிலா சோசியுட்டில்லுட்டா சோலு தைக்கு நாங்கள் நல்ல கிஜாவில்லுங்க சுனா அக்கு சாட்சி மட்டில்லு தச்சு மோட்டி கை நத்துங்க தேம அனைச்சகளொன்னு நிலா இலோ இலோ கட்டலாசிமங்க மாதாத்தக்களொன்னு சின்ன சுவாமி மா நச்சியாக்கத்தில் கூட்டையம நச்சியாக்கல தமிழ் மா என்ன மாற்றி அம்மன் நச்சியாக்கல சோகமாகும் தாவலி இப்பொழுமே இக்குள்ள இக்குள்ளே அச்சியாக கட்டத்துக்குழுவோம் தேம எல்லாம் கட்டலாசிமகமா அனைச்சகளுகையில எல்லாம் கட்டுக்கு இல்லகோ எல்லா ஜும்மா என்ன கட்டலாசிமகமா அன்னுவா கத்தியாகமா அன்னுவா கத்தியத்தை கட்டலாசிமகமா மக்கள் நீங்கள் அனைத்து தேம அத்தாத்த குழுகையில் ஒப்பாய் லட்சமத்தில்லுகோ திகுல துணியும் திகுக்க சத்தியால துணியும் சுளியின் குக்கியாலாங்க தங்க திகுக்க சத்தியால கட்டலாசும ஜோஜாங்க கனகிஜ குழு அப்போ கிழத்தங்க தேய்ச்சமணி தேம பாங்கொட்டுணில்லோ அம்மாலோ ஒப்பாயத்துணி நச்சு லாசுமம்ம பாங்கொட்டுணி நச்சு தக்கா நிச்சி நிச்சி நம்ம நிச்சி துணியும் தேய்ச்சமணிச்சேன்னு அத்தவசம் அம்மாலோ நச்சியாகத்தகல்லுனே தமாங்க நிச்சி துணியிட்டோம் தேம அச்சுவல குவியல் லவசி மகமா அத்தாத்த குழுக திகத்தத்த குழுவுமா இல்லை கல்லுமா தேம நச்சியாக்கலத்தில் இல்லையுமா இல்லையுமா கைகள் வாகமா இல்லுட்டுவால உபயோகமா அனுள்ள கொண்டப்பையும் முன்னமா இல்லை உண்ணிட்டு வாகமா இல்லை உலக கத்தத்துமா அண்ணவுகளாகமா குவியல் இல்லை அச்சுவலமா என்ன கூலத்து கக்கத்தாகஜயம கத்தத்தக்க தைக்குவ அதுப்பஜுஜக்க சொக்கோய் சொல்லாலுமா சொக்கோய் இல்லாலு தைக்குவ அதுப்பஜுஜக்க அச்சுவல கத்தாகஜ பத்தக்க குவியல் இல்லை சொகசியத்தில்லுட்ட தைச்சுமனி நலங்கிட்டு ஜுச்ச கொட்டன கலவமதிகு கண்ணுள்ள துவச்ச கொட்ட துச்ச ஒன்ன கலவமதிங்க சுவத்தவள அவசியமயா ஹத்தவள அவசியமங்கிட்டுங்களே அல்லால நானான குளிப்பு அன்னச்ச குளிப்பு கண்ணுள்ள உன்னை மலொன்னால் கத்தல அவசியமங்கிட்டு இம்மா அனான துணத்தியாவோ கண்ணு வெளியுள்ள அவசியமங்கில்லாத்தோம் இல்ல குழுவ என்ன செப்பங்களே அச்சுவாலும் பிச்சிய கத்தப்பல வரும் இம்மா தேம உக்கோட்டுக்கே கண்ணு கத்த துணியும் உக்கோட்டுக்கே கண்ணு கத்தோட்டையில இம்மா உக்கோட்டப்பயம் மாட்டிக்கிட்ட அச்சுமா அனானத்தா குளத்தையில அனப்பகம் அய குளுமா பிச்சிய கத்த கொட்டகு பிச்சியனே கீழி ஜாயுமா ஆட்டா அம்மளோ என்ன உள்ள கொட்டா பிச்சிய கத்தலாக்குகு உயக்கல கொட்டா உயத்தின்னு இளங்கின்னு பிச்சிய கட்டலுட்டா தைமேலேயோ கட்டல அவசியம் அம்மா பிச்சியங்கே குட்டலுக்கு மேலே கட்டங்க குத்தலும் பிச்சியத்தை உண்ணையா கட்டலாங்க மிகத்தா அம்மல் ஓட்டாட்ட குழுவ உக்க கட்டல அவசியம் அம்மன் தான் சொக்கொழுகி ஜகலுவாக சொக்கொழுகி பெற்றக நுழையக கொண்டு துணி அச்ச குழு அவசியம் அம்மா இசுமங்கள பியுங்க துணி
1: ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய ஆய

0: கூட்டமாக டாக்டர் சிமார் சுட்டி அறிவு அங்கே சுட்டிச்சு
1: ൂമയുണിക്കോണി
0: ഇല്ലെങ്കിൽ